குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங். ஏதாவது இதாயி வினாடி நவையாயி எதுமாவது விடுபட்டங்கன்னு ஆட மங்கி அனுகுடமு கிழகியானே ஹத்தரவட்ட இவர கரலா அது உதயன் மம்ம தமாய் கேலா தங்கார மெச்சர் தவசா சமஹார வேலாவோட மட்ட பொட்டாக்கோ ஏக்க தேவால் நிசா என்ன பெரி உணாம ஜனியா இன்னவானே ஹத்தரவட்டே டைம் எக்கட கடகதா சேஹென்னே அவள திப்பா மம்ம அனுமாலிய பலன்னு கிஹில்லா கியலானே அப்ப உனாட்ட ஆயத்தி மம்பொரு கியன்னே கிலவா தன்னவானே ஹத்தம கதாவ அது ஜனியா தமாய் மனமாலிய பலன் கிஹில தீனு உதய நெக்கத தீயன்னு தாயாய் தாயட்ட மைத்தன் மேவிலாவு தமாய் நெக்கத் வேலாவ அப்படி ஆரஞ்சியாவே மிதிங்க என்சா அது ஒன்னு யாரு சான்ஸுக்கு தீல ஏ பெத்த வெரடிக்க கிரகன்னு கியலா ஆபீஸுக்கே ஆளு ஹிதவத்தும் இதிகட்டு அப்படி அது யாட்டி பரதின்னதும் வெடி பட்டங்கரகின தீயன்னு தேதுரும் மாவத்த டபல் லிக்க வினக்கம் ஓடமா வாகினின்னு சான்ஸுக்கு தீயனும் கதா கரலா மெசேஜ் கரலா மே பத்திரை நமத்தை கரண்ணேப்பா தங்கு உதய பாந்தரம் ஆஃபீஸ் கிஹில்லா ஆஃபீஸுக்கே வெரடிக்க கரணகா மங்ஹாரு தர ஃபைல் குட கச ஹிரவிலா இன்னும் கதா கரண தேவல் சேஹென்ன தியனவா பே துணக்கம தியன நிசாய தீம் விலாவரகின் அப்படி ஹிமிட்டி ஹிமிட்டி கதா கரண புலுவாங் சிந்துகர அன்ன களி மம்மே மதக் கரண ஹதன்னே செவனகல கிரிபன்னார போகாஹந்தி ஆயுமா வெதமெதுர கன லங்காவே சதர திக்பாகேன்ம ரோகீன் விஸ்வாசேன் நின தனக் தமாய் செவனகல கிரிபன்னார போகாஹந்தி ஆயுமா ஆயுர்வேத வெதமெதுர கேல கியன்னே முகத சாமானியன் தெங்க அப்படி தமக்கு ஜாப் எகக் கரண கமங் இன்னவனங் எம்ம நெத்தா ஸ்டடீஸ் கரண கமங் இன்னவனங் கெதர இன்னோ உனாத் அசனீப்பையாக் உனாட பசி அப்படாய் கிசிம தேயாக் அமதர தேவால் கரண்ண பேனி நேது எத்தனிங்க ஹாட் அப்பி தனிக்கரம ஃபோகஸ் கரண்ணே அப்பி அசனீப்பை ஹொந்த கரகன்ன பிஹித் கரகன்ன ஏறி பசி சமஹார வேலாவுட் வா காலையாக தேசி தாமத் முனாமர் ரோகி தத்துவேகின் பீடா விந்தின வனாங் தென் தேங் வலிம் பிஹித் தரகன் லெடே ஹொந்த கரகன்ன பெருவ அதை தீன சல்லிட்டிகத் நெத்தி வேலா ஹரி வா ஹிதனவனாங் ஐயோ தயதி வடன்ன கோமத் தேக்காய் ஒன்னோய் ஹொந்த வினக்கங் இன்னவா கியல் அத்தேரல தால இன்னவனாங் வங்குவாடிக்கன் வா பயனத்துவ யன்ன ஆயுமா ஆயுர்வேத வெதமதுரட்ட முகது கமல் பந்துல வீரப்பெரும் வெத மகாத்மையா கன தெல் லங்காவி நொதன்ன கினிக் நேனே சிஷேம் தெங்கோய அவிதின்ன பேகியல அற மங்கியுவா வகே ரோது புட்டுவுகட வேலாயின் ரோகின் அனந்த அப்பிரமான பிரமாணையாக அவில்லா ஆயுமா வெதமதுரம் பிஹெத்தார கன மே மாசம் தேக்கிங் ஹிட்டியாட வடா ஹொந்தர நெகிட்ல அவிதலகல்ல இன்னவா தேன்சாயே விஸ்வாச அத்தைக்க தமாய் கமல் பந்துல வீரப்பெரும் வெத மகாத்மையா ஒயாகின ஆயுமா வெதமதுரட்ட மேத்தரம் கட்டி ஏன்னு ஏ விதரக்னே மே தேங்க ஹிதன்னுக்கோ ஹார்ட் பேஷண்ட்ல ஒயா சமஹார விட ஒயாட்ட வென்ன புலுவாங் நெத்தாம் பவுலேக்கு அவரு ஹரி வென்ன புலுவாங் ஹிதவத் கெனிக் வென்ன புலுவாங் ஹார்ட் பேஷண்ட்ல ஹெம் இன்னவனாம் வேல் பிளோக் வச்சு இட பசே ஹார்ட் பேஷண்ட்ல குடக் கட்டிய ஆயுமா வெதமெதுரட்ட கிஹில சீர சீயாக் நிட்டாவிடம ஹொந்த கருகின தியனா தேனிசாம தமாய் மங்குவாட்டு கியன்னே இட அமுதர போ நொவன ரோக கியானி திய வடியாவ வக்குகடு ரோக பிலிகா ஸ்நாயு ரோக கேஸ்ட்ராய்டிஸ் ஹெம சாமானியங் பஹுலவம அப்பிட அஹன்ன தகின லபின லெடக் தேனிசாம மே சியலு ரோகி தத்துவயன் சீயட சீயாக் நிட்டாவிடம சுவ கரகன்ன நங் வாய் அன்னோன எகம தன தமாய் ஆயுமா வெதமெதுர கியல கியன்னே தேன்சா செவனகல ஆயுமா வெதமெதுரே கமல் பந்துல வீரப்பெரும் வெத மகாத்மையாகே மே பேத் கிரீம இட பசே மே ரோக நிதானேட்டம பேத் கரல நிட்டாவட்டம் ரோகி சுவகரணிக பிலிபந்தவ வாட ஒன் தரங் அஹன்ன தக்கின லபின் நதி விசேஷம் மதகதியாக அன்னோனி காரணே தமாய் ஒயா சாமானியங் ஆயுமா வெதமெதுரட்ட பேத் கன்ன யனவனாங் சந்துதாய் அங்கஹருவாதாய் போய தவஸ் சொலை அன்னிப்பா முகத எதவஸ் துணே நிமாடு அணி தோணம தவசுக்கு கிஹில்ல வாட பேத் கரகான புலம் மங்கியான் மன் நம்பர்ஸ் திகாக் தென்னாங் ஓ கதா கரல வெலாவாக் வெங்கரகினமே அன்ன இத்தகோட ஆயிதிங் ரஸ்யாது என்ன தேயாக் நே முகத சேஹென்ன கட்டி என நிசா வெலாவாக் வெங்கரகினமு கிஹாம வாட ஹரி லேசி பிந்துவை ஹத்சிய ஹத்தஹதாய் துன்சியாய் நவசிய ஹத்தலிய ஹெமந்த நெத்தம் பிந்துவை ஹத்சிய ஹத்த துணாய் தெசிய ஹத்த துணாய் பன்சிய ஹத்தலியட கதா கரல செவனகல கிரிபன்னார போகா ஹந்தி ஆயுமா வெதமெதுருட கிஹில்ல வாகே சியலு ரெட ரோக நிட்டாவட்டம சுவ கரகன்னு வாட ஹெக்கியாவ தியனவா அப்ப ஹெனங் இதிங் தேதுனு மாவதே வெட பட்டங்கன்ன ஹதன்னே 10 ஐ வினாடி 14 ஐ தவல் எக வெனகம் மங்கின்னோ மே பெத்தே
ආ කෝල් එකක් අරගෙන මැසේජ් එකක් දාලා මේ පැත්තට එන්න. දන්නවනේ මම DJ අසා.

பிச்சோன ரெடி மூட் க சில் கரன ஹேப்பி பில்லக ஜானி ஏக தே துனு மாவத.

0: மந்தாரம் ரேர் வித் தரங்கா. மந்தாரம் ரேர், மந்தாரம் ரேர். ரசத்தும் அதுக்கு பாரம்பரிக அப்பே ரசைய மீனுக்கு சஹல் பயன் விண்வித்தின் ஸ்மார்ட் டிவி ரைஸ் குக்கர் பிளெண்டர் தினாகண்ண சஹல் கவரே கூப்பனே அதி தியாகே ஒப்பிட்ட இமிவே மீனுக்கு சஹல் அப்பே உருமே அப்பே ரச.
1: விசேஷ்ஞ
2: ஸ்மார்ட் போன் அரகான.